யோகோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் இன்று பழைய நினைவுகள் தான். ஒரு பாட்டில் சொல்லுவாங்களே, பழைய பழைய நினைப்பு தான் பேராண்டி, பழைய நினைப்பு தான். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார், ஆண்டொன்று போனால் வயதொன்று கூறும், அதற்கு முன்னாலே வாவான், அழகுடன் இளமை தொடர்ந்து வராது, இருக்கிற போதே வாவான். அது நினைவுகள் கூட தான். ஏன்னா நம்ம வாழற வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை தான். அதை தான் ஒரு மிகப்பெரிய ஒருவர் சொல்லிப்பார், ஒன் லைஃப் இஸ் ஆல் வி ஹாவ் அண்ட் வி லிவ் இட் ஆஸ் வி பிலீவ் இன் இட்னு. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்மளுடைய வேல்யூஸ், நம்மளுடைய இது என்னெல்லாத்துக்குமே பொருந்தும் நம்ம வாழ்க்கையுடைய இதுகளுக்கு. சமீப காலமாகவே நாங்கள் என்ன நிற்கணும், எங்களுடைய அந்த முதுமை வந்தாச்சு. நானும் என்னுடைய துணைவரும் ஒரு ஸ்டேஜில் இப்போ என்னன்னாக்க, எங்களுடைய ஓல்டு மெமரிஸ், எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோடலாம் ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கோம். ஏன்னா இனிமே இங்கே இந்த இதில் வந்து இந்தியா போகிறோம் இருக்கோங்கிறதெல்லாம் வந்து நடக்குமா தெரியல. அது கொஞ்சம் காலமாகவே அதே இருக்குது எனக்கு. இந்த கனெக்ஷன் வித் அவர் ஓல்டு, வெரி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ரொம்ப மணி நேரம். ஏன்னா எல்லாருக்குமே ஒன்று என்னென்னா, நம்மளோட அவங்கவுங்களுடைய காலகட்டங்களில் அவங்களோட குழந்தைகளையே அவங்களோட பேசுறதுக்கு டைம் இல்லைன்னும் போது இது ஒரு பெரிய ஒரு எங்களோட ரியல் கான்வர்சேஷன்ஸ். ஒத்துற ஒத்து நாங்கள் எங்கள் ஏஜாக பழசு நிறைய பேசுகிறோம். இவன் இந்த சமயங்களில் வந்து காத்தால 7 மார்னிங் 5 மணி வரைக்கும், இன்னும் அவங்கெல்லாம் படுக்க போகிற வரைக்கும் கூட கண்டினியூ ஆகுது. ஒரு சில நினைவுகள், அதாவது இந்த மாதிரி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற நிறைய நினைவுகளில் வந்து ஆசை, பாசம், அன்பு, என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே கலந்து தான். ஒரு சிலது வந்து நம்மளுடைய மனசில் தங்கிடுது, ஒரு சிலது கடந்து போயிடுது. அப்படி ஒரு சில நினைவுகள் வந்து தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஐ மீன் இன்னைய எபிசோடில் அப்படிப்பட்ட ஒரு மெமரிஸ்ன்னு சொன்னாக்க, ரீசண்டாக அவங்க மறைந்த சிங்கர் ஜமுனா ராணி பற்றி. நாங்கள் அவங்களோட வந்து ஒரு நாள் பெங்களூரில் இருந்திருக்கோம். இது வந்து 2011. ஜமுனா ராணினால நிறைய பேருக்கு அவங்களுடைய அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க காதில் ஜிமிக்கி போட்டுருப்பாங்க. இவங்க வந்து சுசீலான காதில் வளையம் போட்டுருப்பாங்க. வாணி ஜெயராம் ஆல்வேஸ் எப்போவே அவங்க போடுற மேட்சிங் அந்த ஒரு ஈவன், அவங்க எங்கள் ரிலேஷன்றதுனால சொல்கிறேன், அவங்க வந்து எந்த சாரி கட்டுறாங்களோ, அவங்கள்ட்ட வந்து அந்த பாம்பேயில் இருந்தது, ஒரு ஸ்டேட் பேங்க்கில் எம்ப்ளாயி இருந்தால் அதனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலிசம், ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸில் கூட சேர்ந்த மேட்சாக போடுறது அதில் இருந்தது அவங்களுக்கு. ஸோ இவங்களுடைய ஜிமிக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஓகே, அதில் விட்டுடலாம். இவங்க வந்து இப்போ வெரி ரீசண்டாக இந்த ஜூலை மாதம் ஷீ பாஸ்ட் அவே. இது என்ன ஒன்றுன்னா, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்கெல்லாம். இவங்க ஜானகி அம்மா வந்து ஜூலை 11th, அவங்க வந்து மைசூரில். ரெண்டு பேருக்குமே அவங்களோட மதர் டங் வந்து தெலுங்கு தான், ஆனால் கூட நிறைய லாங்குவேஜஸ் பாடியிருக்காங்க. ஈவன் சிங்களத்தில் கூட அவங்க பாட்டு பாடியிருக்காங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு இவங்க நாயகனில் ஒரு பாட்டு பாடினாங்க, நான் சிரித்தால் தீபாவளின்ட்டும். அதுக்கப்புறம் மிதுனம்ன்ற ஒரு தெலுங்கு சினிமாவில் கூட அவங்க பாடியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் தெலுங்கு சினிமாவில் நிறைய பாடியிருக்காங்க. என்ன கேட்டாங்க, அந்த கடைசியாக இந்த ஒரு பாட்டு ஒன்றுமே, குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவே, அதே போல் பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன். இந்த பாட்டெலாம் வந்து மல்டிலிங்குவல், தமிழ், தெலுங்கு, மலையாளம் மாதிரி எல்லா லாங்குவேஜிலையும் அவங்களே பாடியிருப்பாங்க. சரி, இன்னைய நிகழ்ச்சியுடைய இதுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நிறைய மெமரிஸ் நம்மால் வந்து மறக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்மளுடைய ஸ்கூல் டேஸை கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஸ்கூல் பசங்களோடலாம் கொஞ்சம் அந்த பேசுறது அப்படிங்கிறது, இந்த 96 ஒரு படத்தில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி எங்கள் காலத்துலேயும் இன்னைக்கு இருக்கிற வெதர் மாதிரி ஒரு மழையும் குளிரும் சேர்ந்த மாதிரியான நாட்களோ, இல்லாட்டா எங்களுடைய டீச்சர்ஸ்க்கே ஒரு சிக்காக இருக்கும், அவங்களுக்கு ஒரு தலைவலியோ எதுவும் ஒன்று, அவங்க சிக்காயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் இந்த பெஞ்சில் படுத்துப்பாங்க, ஸ்டாஃப் ரூமில் படுத்துக்க முடியாது, லாஸ்ட் பெஞ்சில் அவங்கள படுக்க வச்சுட்டு எல்லோரும் அந்த பாட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க.
சம்டைம்ஸ் அவங்களுக்கு பேப்பர் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க போய் பின் பெஞ்சில் உட்காந்து

இருந்துட்டுருப்போம், நாங்கள் எல்லோரும் பாட்டு பாடுவோம். இந்த 96ல் இருக்கிற அதே சீன் தான். அந்த மாதிரி என்னுடைய காலகட்டங்களில் அந்த மாதிரி நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க. அந்த மலர் அந்த நினைவில் மூழ்கடிக்கிற அந்த பள்ளிக்கூடத்து நாட்களில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு, இந்த குங்குமப்பூவே கொஞ்சம் பூராவேன்னு. அதில் வந்து நீ மந்திரத்தாலே மாங்காயத்தானே பறிக்க எண்ணாதே பூக்கிரி ராஜா போதுமே தாஜான்னு. அது எதுனா இந்த நல்ல கணக்கு போட்டாக்க அந்த நோட் புக்கை வந்து தாஜா பண்ணி வாங்குவாங்க இல்லையா, அதை இது பண்ணுற மாதிரி நாங்களும் கொஞ்சம் அப்படி பூக்கிரி ராஜா போதுமே தாஜான்னு இந்த புக்கை வச்சுட்டெல்லாம் பாடின நாட்கள் உண்டு. ஸோ அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாம்.

0: தாலிய கட்டிக்கணும், தாடமும் தட்டி மேடமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். குங்கும பூவே கொஞ்சு பூராவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே.
1: இந்த பள்ளிக்கூட நினைவுகள் அந்த இந்த பாட்டு, இந்த குங்குமப்பூவி அந்த பாட்டில் வந்து சந்திரபாபு கூட எல்லா பசங்களுமே டிஎம்எஸ்ஸோ பிபி ஸ்ரீனிவாஸோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாக்க கிளாஸில் ஒரு பர்டிகுலர் ஒரு பையனுக்கு வந்து அவனுடைய குரல் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அவனுடைய குரல் வந்து சந்திரபாபுக்கு அந்த சிங்கர் அவருடைய குரலுக்கு ரொம்ப அழகாக பொருந்தும். நிறைய பாட்டு வந்து எப்போ பண்ண என்னமோ நடக்குது உலகத்தில் அது பழுதுவான், நல்லா படிப்பான். வந்து கணக்கு சயின்ஸ் இதெல்லாம் எப்போ நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவான்.

நமக்கே தெரியும் கணக்கு வந்து 100னா 100, மற்ற சப்ஜெக்ட்லாம் குறைச்சிருவாங்க. சயின்ஸ்லாம் 96 மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பழம் ரொம்ப நல்லா சயின்ஸில் போடுவோம், பயாலஜியில் அந்த இதெல்லாத்தையும். அவங்ககிட்ட தான் நான் வந்து நான் நிறைய அந்த சயின்ஸ் இதெல்லாம் ட்ராயிங்லாம் கற்றுனு சொல்ல முடியும். ஆனால் இங்கிலீஷ் மட்டும் அவனுக்கு வரவே வராது, அது 60 தான் வருவான். அவங்க மாமா கூட எங்கள் ஸ்கூலில் வந்து மேத்ஸ் டீச்சர், தானே எங்கள் கிளாஸ் எடுக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட பிறந்தது 2 அண்ணாக்கள், 2 பேருமே அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க அவனுக்கு அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா வந்து ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் அந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் அப்பா இல்லாத கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி 2019, ஆமாம் அப்போ தான் இல்லை 2011 பசங்களோ வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வாட்டி ஷோலிங்கர் போகணும்னு ஒரு ஆக்டிங் டிரைவர் வேணும்னு கேட்டிருந்தோம். சொன்ன நேரத்துக்கு வந்துட்டார் ஒரு 40-45. எனக்கு நிஜமாகவே சொன்னேன், அடையாளமே தெரியல எனக்கு நிஜமாக சொல்லணும். நல்ல ஒரு அந்த ஒரு ஆக்டிங் டிரைவருக்கான ட்ரெஸ்ஸில் வந்தது, தலையெல்லாம் நரைச்சிருந்தது, ரொம்ப மெதுவாக தான் வண்டி ஓட்டினார். அப்போ போகும்போது நம்ம பேசிகிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ நான் வேலூர் அப்படின்றலாம் பசங்கள்லாம் பேசிருக்கும்போது நானும் வேலூர் தான் அப்படின்னார். எங்கே படித்தோம், எது படித்தோம், அந்த ஒரு இது வரும், ஒரு ரீல்ஸ் வரும்பார் அந்த மாதிரி, நீ எங்கே படித்த, எந்த ஊர், ஐ குந்தாணின்னு வரும் அந்த மாதிரி. எங்கள் அம்மாவும் இங்கே தான் படித்தாங்க. ஓ அந்த ஓ நீ தான் ஆகணும், நீ சேஞ்ச் ஆகிட்ட அந்த மாதிரி எதுவும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா அடுத்த வாரம் நான் சொன்னேன், நான் அடுத்த வாரம் பசங்களாம் கூட்டின்னு வெளியில் போகணும், நீயே வந்துடுறேன்னு. இல்லை நான் மெட்ராஸ் மட்டும் அந்த ஒரே நாள் ட்ரிப்புன்னா அதுக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வரதா இருந்தால் மட்டும்தான் வருவேன் அப்படின்னா ஏன்னு கேட்டேன். அப்போது அண்ணாலாம் வந்து இப்போது துபாய் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க, நான் மட்டும்தான் அம்மாவை பார்த்துட்டுருக்கேன். அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பக்கவாதம் வந்துட்டு ரொம்ப சிக்காக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வந்து சிக்குன்னு கிடையாது, அதாவது கை கால் எதுவும் இதுவாகிற, அதனால் அவங்களுக்கு எல்லா வேலையுமே குளிச்சு கேட்கறது, சாப்பாடு கொடுக்கறது, துணி மாற்றுறது எல்லாமே நான் தான் பண்ணணும். அதே போல் இந்த காலம் மாதிரி இல்லையா, இந்த டைப்பர்ஸ் அதெல்லாம் கிடையாது. அது மாதிரி ஒரு ஒரு வாட்டியும் கூட்டின்னு போகும்போது அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். இந்த 3 பசங்களில் 1 பொன் பிள்ளையாக இருந்தாக்க எனக்கு தர்ம சங்கடம் இருக்காது, அது மாதிரி இருக்கும்போது. அப்போது அந்த இவன் சொல்லியிருக்கான், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம், ஏம்மா பொண்ணாக பிறந்திருந்தால் இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்போம், இது பையனாக இருக்கவே தான் நான் உனக்கு இதை செய்கிறேன், நான் இதெல்லாம் நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கான் போட்டிருக்கு. உனக்கு பொன் பிறக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தியிருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் கேட்டேன், ஏன் இதாக இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த ஒர்க் பண்ண இந்த மாதிரி வந்தெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த நர்ஸ் இருக்காங்க தான், உங்கள் அண்ணாக்கள்லாம் சம்பாதிக்கிறான்றீங்களே அப்படின்னு. அதுக்கு வந்து சொன்னான், வேலைக்கு வச்சுக்கலாம்மா, ஆனால் எங்கள் அம்மா மனசுக்குள்ளே வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது, அதனால தான் பகல ஒரு அவசரம்னாக்க என் ஒய்ஃப் பார்த்துக்கிறேன், ராத்திரியில் அதை கண்டிப்பாக அங்கே இருக்கணும், ஏதோ தேவையான பணம் அனுப்பிச்சிடுறாங்க ஏதோ அப்படின்னு. அதனால தான் நான் எங்கேயுமே போகலை, அதனால தான் இந்த ஆக்டிங் டிரைவிங் எடுத்துகிட்டு இருக்கேன். அவன் ஒர்க் பண்ணியிருக்கான் இதில், பெங்களூரில் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கான், அதை பற்றி விட்டுவிட்டு இந்த இதுவாக எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு அவன் சொன்னது பிறகு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம்னாக்க என்னென்னா, இந்த கதாநாயகர் கதாங்கெலாம் ஒரு சென்டிமெண்ட்டை வந்து சொல்லுவாங்க அவங்க, அதாவது செகண்ட் ஹீரோயினாவோ இதுவோ படித்தா நடித்தா அதே கண்டினியூ பண்ணுவாங்க. அதே மாதிரி சோகமான இந்த மாதிரியான பாடல்கள் ஏதாவது கேட்டாக்க அதுவே நம்ம லைஃப்பும் அமைஞ்சிரும்ன்ற மாதிரியெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அது எனக்கு என்னமோ இந்த சந்திரபாபோட இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வந்தது. அதாவது புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லையா, எனக்கு நிஜமாக ஆப்டா அவனை தான் பொருத்தும். ஏன்னா நல்ல கணக்கு படி இது பண்ணி ஏதோ ஒரு ஃபேக்ட்ரிலையும் பெங்களூர்ல, அப்போல்லாம் அந்த ஹொசூரில் வந்து நிறைய ஃபேக்ட்ரி, ஐ திங்க் அவன் HMT மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணின்னு இருந்தான். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டு இப்போ இந்த வேலை செய்கிறான் போல் இருக்கு. ஸோ இந்த பாட்டை நம்ம கேட்கலாம்.

இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம்

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன்

இந்த புத்தி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வந்திருக்கு. என்ன ஞாபகம் அப்படின்னா, என்னுடைய ஒரு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தர் ஒன்று கேட்டாங்க. அதனால தான் இங்கே நான் அதை பற்றி ஒரு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் இத்தனை கிலோமீட்டர் பறந்து போய் அந்த நாட்டிலேயே போய் செட்டில் ஆகிட்டு நீங்கள் அங்கேயே இருக்கீங்களே, அங்கே போனதுமே உங்களுடைய பழக்க வழக்கம் அந்த மாதிரியான நம்மளுடைய அந்த ஃபுட் கல்ச்சர் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம். இதெல்லாம் வந்து வெளித்தோற்றம் வேணால் நாங்கள் வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த கண்ட்ரி வந்து குளிராக இருக்குது, ஒன்றுக்கு நாலு லேயர் போடணும்னு நமக்கு வெதர் இதில் சொன்னான்னா வெதர் இதில் போட்டுப்போம், நாலு லேயரை போட்டுப்போம். இன்னைக்கு ரொம்ப சன்னி வெதர்னால் லைட்டாக போட்டுப்போம், இந்த ஷூ இந்த காலத்துக்கு போட்டுக்கணும், இந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு வெதரில் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்கிறோம் வெளித்தோற்றங்கள். ஆனால் பாருங்கள், புத்தி மட்டும் எங்களால் மாற்றிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாருங்கள், நம்ம ஊர்லேயே இந்த இது இருக்குல்ல, சொசைட்டி இருக்கு இல்லையே, இதுலேயே நார்த் சவுத் இருக்கும், அதுக்கப்புறமா தெலுங்கு அசோசியேஷன், மலையாள அசோசியேஷன், கன்னடா இது கன்னடா கூட்டம், மராத்தி அசோசியேஷன், தெலுங்கு.

அப்படின்றத தவிர தமிழ் சொசைட்டி, தமிழ் அசோசியேஷன் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். சரி, அதுலேயும் பார்த்தா நான் தஞ்சாவூர்காரன், நான் மதுரைக்காரன், இது எங்கள் கொங்கு மண்டலம் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க மாற்றிப்பாங்க. ஒரு சமையலே சொல்கிறேன், அதுவே மல்டி இதமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், ஒரு சில பர்டிகுலரில் மூணு நாலு விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், அதை அவங்களால் மாற்றிக்கவே முடியாது. அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுங்களேன். இப்போது இங்கே வந்து ஏதோ சொசைட்டிலேருந்து ஒரு ஒரு மாதிரி இந்த ஊர் மாதிரி ஒரு அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணியிருப்போம்னா எல்லா ஆம்பளைங்களுமே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இதே ஒரு இந்த ஊர் கல்ச்சரில் இருக்கிற நிறைய இதுகள் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷன் அதிலெல்லாம் ஒரு மாதிரி, இந்த கிராஜுவேஷன் எல்லாமே ஒரு மாதிரி தான் வருவாங்க. யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிறந்தத்துலேருந்தே அந்த இந்த ஊர் பசங்க வந்து அவங்க அம்மாவோ கூட பிறந்தவங்களோ சரௌண்டிங்ஸ் எல்லாருமே அதே மாதிரி அரகுறையிலையோ இல்லாட்டி ஸ்விம்மிங் இதிலெல்லாம் அவங்க வந்து அந்த அங்கே வந்து இந்த உடை வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஆபாசங்கிறது கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஒரு அரசு குட்டப்பாவடையை போட்டு நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போனாக்க அடுத்த வாட்டி வரைச்சி இப்படி யாரையும் குறையுமா கூட்டின்னு வராத. நம்ம கல்ச்சுரல் ட்ரெஸ் நல்ல பட்டு பாவாடை போட்டு கூட்டின்னு வாங்குவாங்க. என் பேத்தியெல்லாம் கூட்டின்னு போனாங்க. சரி, இந்த குழந்தைகளும் இந்த கல்ச்சரில் வளர்ந்த குழந்தைகள், ஆனால் கண்ணில் அவங்களால மாற்றிக்கவே முடியாது உடை. அதே போல் நான் சொன்னேன் இல்லையா, எங்கெங்கே இது மாதிரி அம்மா சமையல்னு ஒன்று சொல்லுவோம், எங்கள் அம்மா வைக்கிற ரசம் மாதிரி அப்படின்னு. இந்த சொல்கிற ஆம்பளையோட ஒய்ஃப்ஸ் அவன் ஒய்ஃபோடைய சமையல், ஆனால் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா சமையல் மாதிரி ஒரு கம்பாரிசன் சொல்லி சொல்லி சொல்லி அந்த அம்மாவை பற்றி அந்த பாட்டியை பற்றியான ஒரு ஒரு கருத்தை வந்து இந்த குழந்தைங்க மனசில் நெகட்டிவாகவே தன்னறியாமலே வதச்சிருவாங்க. ஏன்னா உன் குழந்தை உன் மனைவியின் மனைவிக்கு அவங்க அம்மா செய்கிறது தான் அம்மா சமையல் இல்லையா. அதையே இங்கே நிறைய பேர் உணர மறுக்கிறாங்கன்னு தெரியல. அது ஒரு புத்தி தான், அது எங்கள் அம்மா சமையலை போல் இல்லை அப்படிங்கிறது வந்து உலகத்தில் எல்லா ஆட்களும் சொல்கிற ஒரு வார்த்தை தான். இப்படி எதுக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் மாஸ்டர் இதுவாக குக்காக இருந்தால் கூட அவனும் சொல்லுவான், எங்கள் அம்மா சமையல் போல் வராது. ஏன் எல்லா ஆம்பளைகளுமே ஒரு அம்மாவோட மூலியமாக தானே இந்த மூவிக்கு வந்திருக்கான். இப்படி இதுக்கு உன்னுடைய ஒய்ஃபும் ஒரு அம்மா மூலியமாக தான் வந்திருக்கான். அப்போ அப்படி பார்த்தா எல்லா அம்மாக்களுமே அவங்கவுங்க பசங்களுக்கு சமைக்கிற எல்லா இதுவுமே சமையலுமே சுமையாகத்தானே இருக்கணும். ஏன் இந்த மாதிரி இந்த பெஸ்ட்டு எங்கள் அம்மா சமையல் தான் அப்படின்னு அந்த பெஸ்ட்டுன்னு சொல்லும்போது அந்த அம்மாவோட சமையலை அந்த மனைவியோட சமையலை தன் அம்மாவோட சமையலோடு ஒப்பிட்டு பார்க்குற ஒரு புத்தி என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியும். எந்த தேசத்துக்கு போனாலும் இந்த மாதிரி எங்கள் அம்மா சமையல் தான் பெஸ்ட்டுங்கிற புத்தியை மாற்றவே முடியாது. இதே போல் இன்னொன்று, நம்மளுடைய எவ்வளோ இதுகள் நம்ம சாப்பிட்ருக்கோம், இந்த சீ ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், இந்த உயிரினங்கள் எல்லாம் நண்டுகிண்டு. இப்போ இந்த இப்போ ரீல்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் போடுறாங்க பாருங்கள், ஒரே டேபிளில் ஒரு கல்யாணங்களில் போனால் 75% உணவுகள்லாம் ஊர்வனை பரப்பனை நடப்பனைன்ற இருக்கிற அத்தனை நாள் வகையிலேருந்து எல்லா நான்வெஜும் போடுறாங்க. ஆனால் ஒரு உணவை நீங்கள் வந்து நம்ம இந்தியன் இதில் பார்க்க முடியாது. கரெக்டாக சொன்னால் அது பாம்பு கறி. நான் சொல்ல செய்ய நிறைய பேருக்கு ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும். ஏன் பன்னிக்கறியை விட பாம்புக்கறி ஒன்று மோசமான ஃபுட்டே கிடையாது. ஆனால் கூட ஏன் நம்மளுடைய ஃபுட்டு இதில் வந்து எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் அந்த இதை பாம்பு கறியை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி ஜப்பான்லேயோ இல்லாட்டா சைனாலேயோ நிறைய வெஸ்டர்ன் இதில் வந்து இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஃபுட் கல்ச்சரில் இதை வந்து நமக்கு யாரும் சொல்லப்படலை. இன்றைக்கி அப்படி மட்டும் அந்த உணவை சொல்லி இன்றைக்கி கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்மளுடைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் தெருவுக்கு தெரு ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த சிக்கன் பகோடா மட்டன் பகோடா அது இதுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிச்சயமாக அதுக்கு ஒரு பகோடா போட்டிருப்பாங்க. நம்ம குழந்தைகளுடைய இந்த லஞ்ச் பாக்ஸ்லேயும் அவங்க டீச்சர்ஸ் ரொம்ப தவறாமல் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து அனுப்புங்க, ரொம்ப நல்லது, நல்ல ஒசரமாக வளருவாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்ம பசங்களும் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கி போயிருப்பாங்க.
நம்ம ஊர்லெல்லாம் அந்த குரோக்கடைல் பார்க் வச்சுட்டு இருக்க மாதிரி இன்னைக்கு அதை இவ்வளோ எதுக்கு இந்த

சுகுணா சிக்கன்ஸ் மாதிரி இதுவும் வந்திருக்கும். ஏன்னா இன்ஃபேக்ட் எல்லாரும் வந்து இந்த இங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ், இங்கே சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் அப்படியே ஃபோட்டோவோட போட்டு எல்லாரும் ரொம்ப பிரபலப்படுத்தியிருப்பாங்க. சரி, நான் இந்த சொல்கிற இந்த மூணு விஷயத்துக்குமே என்ன ஒரே ஒரு இதுனாக்க, ஏன்னா நம்ம